0: கேட்டுக்கை லங்காவே விழாவின்
1: லைவ் எஃப்எம் டாட் எல்கே
2: ருஹுனட ராஜராட்டட செங்கடகலட www.liveFM.lk